0: பாக ஹோர
1: ரேடியேஷன் தி நம்பர் 1 ஸ்டேஷன் ஃபார் தி பாகல் ஏஷன் பாகல் ஏஷன்
2: ஐ டோன்ட் வாண்ட் டு கெஸ் டெல் மீ வாட் தி மெயின் ரீசன் இஸ் இட் இஸ் தி சேம் அஸ் வென் யூ வர் இன் சோ தட் வீ கேன் ப்ளே ஸ்பெல்ஸ் ஆன் பீப்பிள் தட் வீ குட்ன்ட் காஸ்ட் ஸ்பெல்ஸ் அபான் நவ எக்ஸ்பிளைன் வாட் தட் மீன்ஸ் இன் எ மினிட் ஐ செட் ஓகே ஒன் லாஸ்ட் திங் ஐ ஹவ் பீன் ஹியரிங் தட் யூ மஸ்ட் பீ அன் இனிஷியேட்டட் விட்ச் நவ டு கெட் எ ரெக்கார்ட் கான்ட்ராக்ட் ஹி செட் தட்ஸ் ரைட் He says, many of us that weren't total witches have to be witches now in order to produce music. Thank you. The master is a tape about as big as the top of this podium that looks like an overgrown 8-track that the album is cut on and is placed in a machine that produces and presses the records and the 8-tracks and cassettes that you buy. After it's been recorded, it's taken in. This is why a master's cut months in advance before it's released. On the full moon, it's taken in to a temple room about the size of this auditorium that is in every one of the major music companies behind locked doors up in the executive offices and it's placed on an altar sitting in the north of the room and a pentagram engraved in the floor and 13 hand chosen witches and wizards and a coven come in and conjure a principality or a power up, usually Regia or something like that, and order him to tell the demons under him to follow every record and every tape coming off of that master. As I tell many Christian parents, you can go home and count your kids' records, probably yours too, and count how many demons at least are there. If that's too hard for you to believe, I'm sorry. That's why they do it.
3: Boy, that's kind of interesting, yeah. Like the way he said conjuring, but like, I had an uncle who says, what is this you have conjured up? What the hell? You know what I mean? What is this you have conjured?